0: முப்பது வருஷம்.
1: எத்தனை வருஷமா?
0: 30 வருஷமா.
2: வந்துட்டா வந்துட்டா மதுர மல்லிகா, இவ வச்சிருக்கா வச்சிருக்கா பெரிய பேரிக்கா, மச்சம் பெருத்தவளே மதுர மல்லிகா, நீ கண்டாலே எச்சி ஊரும் காட்டு நெல்லிக்கா.